முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை பிரவுன்ஸ்.

வணக்கம், வந்தனம், மந்தர்க்கி நமஸ்கார். மலரும் சக்தி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய அதிதிக்கு கோடான கோடி நன்றிகள். இது வணக்கம் தாயகம். நேரம் 6 மணி.

கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது திருவேணிய வானொலியினூடாக. உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கிருபியாக@gmail.com கிருபியாக@yahoo.com இணைந்து

0: பிரதேசங்களில் இடம்பெறவுள்ள சமய சமூக கலை கலாசார பாடசாலை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை சக்தியின் நாட்குறிப்பு தபால் பெட்டி இலக்கம் 75 தெப்பானம பன்னிப்பெட்டி என்ற முகவரிக்கும் 07023854 என்ற எமது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கும் அனுப்பி வையுங்கள்.
1: சக்தியின் நாட்குறிப்பு.
2: மீட்டிங் ஆரம்பிக்க முன்னர் சின்ன டீ பிரேக் ஒன்று இருந்தா நல்லம்.
3: அவ்வளவு நேரம் இல்ல.
4: அதுதான் ரத்தி 3-in-1 இருக்கே, பால் தேயிலை சீனி அடங்கிய பேக்கெட். பிரிச்சாச்சு, போட்டாச்சு, கலக்கியாச்சு, ஒரே நிமிடத்தில் சரியான பதம்.
3: சீட்ல இருந்தே செஞ்சு குடிச்சிடலாமே.
4: இது ரத்தி 3-in-1 ஆபீஸ்க்கு சஷே பேக், வீட்டுக்கு 400 கிராம் பேக்.
1: ரத்தி 3-in-1 நாளின் இடைப்பட்ட நேரத்தில் அருந்தும் பால் தேநீர்.

0: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com இனூடாக வணக்கம் தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. எதிர் நீச்சல் திரைப்படத்துக்காக ராக் ஸ்டார் அனிருத்தின் இசையில் அவர் கூட சேர்ந்து தனுஷ் பாடிய பாடல் கேட்டோம். இன்னைக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை யாரெல்லாம் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கேட்டுருவோமா? உடுவரையைச் சேர்ந்த தர்ஷன் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. மாமா கமலநாதன், மாமி செல்வமேரி மற்றும் கபீஷ், ஆச்சி கமலம், சின்ன தம்பி சஹானா எல்லோருமே வாழ்த்தி இருக்காங்க. பட்டித்திடலை சேர்ந்த பவானி டீச்சர் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பவானி டீச்சர் அவங்களுடைய அம்மா மேரி, அக்கா நிர்மலா, அத்தான் ராமலிங்கம், தம்பி சிவராஜ், மகள் ஜீவரதி, ஜீவரூபி, ரஜனிகா, மருமகன் சதீஷ்குமார், அஜந்தன், பார்த்திபன், பேரப்பிள்ளைகளான பிரித்திகா, அருண்சா, ஓவியா, மதுகேஷ், திலக்ஷன், ஜரிஷன், அகிலாஷ் இவர்களோடு புவியரசி தணிகாசலமும் வாழ்த்தியிருக்காங்க. கமல் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுறாரு. பதுளையைச் சேர்ந்த மலர், கார்த்தி, ராஜேஷ், மதி, வசந்தி, கேதீஷ், கண்ணா, ஜெராஜ், பிரசாந்த், சதீஷ், நிரோஷன், கவிஷ், காசி மற்றும் வாசு ஆகியோர் வாழ்த்தியிருக்காங்க. பூண்டுலோயாவை சேர்ந்த லோஷினி இணைந்திருக்காங்க. இன்று தன்னுடைய தம்பி தனுஷுக்கு 12வது சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை குடும்பத்தினர் சார்பாக தெரிவித்திருக்காங்க. பட்டத்திடலை சேர்ந்த அனோஜினி தன்னுடைய 40வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. கணவர் புருஷோத்தமன், மகள் மதுசாஜினி, லிதுஷியா, மகன் சவிக்ஷன், ரக்ஷயன், தயனிஸ், அம்மா சந்திரா, அப்பா வெல்லாக்குட்டி, அக்கா லோகினி, அத்தான் தவராசா, தம்பி வினோதன், கம்ஜிதன், மச்சாள் ரேவதி, சுசந்தா, மருமக்களான சமீக், சஸ்மித், தேஜஸ்விதா எல்லோருமே வாழ்த்தியிருக்காங்க. புதுக்குடியிருப்பை சேர்ந்த ஜெஸ்ஸி இன்று 13வது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தன்னுடைய தம்பி ஜனோஷனுக்கான வாழ்த்துக்களை குடும்பத்தினர் சார்பாக பகிர்ந்திருக்காங்க. ஆர்த்திகா தன்னுடைய 14வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அண்ணாமாரான வினோபன், அனோஜன், அப்பா ராமசாமி, அம்மா லலிதா மற்றும் நண்பர்கள் வாழ்த்தியிருக்காங்க. மகளிர் தீவைச் சேர்ந்த சண்முகநாதன் ஐயா தன்னுடைய 65வது பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பிள்ளைகளான கோகுல வதளி, கோகுல ரூபன், கோகுல தீபன், கோவிதா மற்றும் மருமக்களான சுரேஷ், கலிஷ்டா, ரேவதி, நிராயுதன், பேரப்பிள்ளைகளான நிவிதாட்சினி, ரிதிக், அக்ஷித், ஜெஷா, அஸ்வந்த், அதிரகன், அதிரா ஆகியோர்.
1: இன்னைக்கு சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்க காரணம் என்னவா இருக்கும்?
2: அந்த ரகசியம் என்னன்னா ஒவென்ரா தான்.
1: ஒவென்ரா தேங்காய் எண்ணெய், வெஜிடபிள் எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி எண்ணெயுடன் உங்கள் உணவை சுவையாக்குங்கள். மேலும் ஒவென்ரா கோகனட் மில்க் பவுடருடன் உங்களுக்கு விரும்பிய உணவை விரைவாகவும் எளிதாகவும் தயாரியுங்கள். ஒவென்ரா, ஒவ்வொரு துளியும் தரமானது, ஒவ்வொரு உணவும் சுவையானது.
0: பேசும் போது மிமிக்ரி பண்ணி பல பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனா இந்த பாட்டு பாடக்கூடிய சிங்கர் சஞ்சனா இருக்காங்க இல்லையா, பாட்டு பாடுறதுலயே நிறைய மிமிக்ரி பண்ணுவாங்க. அவங்களுடைய சோசியல் மீடியா போயிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா இருக்கும். அவங்கள கூட டிஜிட்டல் தோழாவில் நாங்க ஒரு நாள் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இது டிராகன் திரைப்பட பாடல். லியோன் ஜேம்ஸ் இசையில் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்.

0: இது போயிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனைனால பொதுமக்கள் சொத்து வீணா போயிட்டு கிடக்குது. அதோட இப்ப டெங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. மக்களோட சொத்து இந்த மாதிரி வீணடிக்காம ஒரு கவர்மெண்ட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிள்ளைகள் படிக்கிற மாதிரி இடம் ஒண்ணும் ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தரப்படி நாங்க மிச்சம் கேட்டுக்கொள்றோம்.
1: பாருங்க, இந்த பில்டிங் கட்டி போட்டு இப்ப எத்தனையோ வருஷம் காலம் ஆகுது. இது 2017-18 தொடங்கணும்னு, ஆனா இது கட்டி போட்டு யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு நடக்காது நடக்க கூடாத எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தப்பான விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல பாதிக்கப்பட போறது நாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு அப்படின்னா இவ்வளவு செவ்வளவு இடிஞ்சு விடுற மாதிரி எல்லாம் இத்து போயிட்டு வீணா போயிட்டு கிடக்குது. இது இது வேற யாருல நம்ம ஒரு பொதுமக்களோட காசுல தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா செஞ்சு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம இப்படியே வீணா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மழை நேரத்துல வந்து ரொம்ப நாங்க இதுக்கு முதல்ல எத்தனையோ பயணம் சொல்லி இருக்கோம், வந்தாங்க பேசினாங்க காய்ச்சாங்க இது செய்யறோம் செய்யறோம்னாங்க, எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு இதை நல்லபடியா இதை செஞ்சு தாங்க, இது ஒரு பிரிவில பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அரசாங்கம் கேட்டுக்கிறோம்.
2: இளைஞர்களின் கலைத்திறன்களை வெளிக்கொணரவும் விளையாட்டு திறனை மேம்படுத்தவும் ஒரு நிலையான தளம் தேவைப்படுகின்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஒரு கட்டிடம் என்பது வெறும் செங்கல் சீமந்தாலான ஒரு சுவர் அல்ல. அது நாட்டின் எதிர்கால தூண்களான இளைஞர்களின் கனவுகளையும் திறமைகளையும் செதுக்கும் ஒரு வளம் நிறைந்த நிலையமாகும். எனவே உரிய அதிகாரிகள் முன்வந்து இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள இந்த இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கட்டிடத்தை திறப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். இந்த மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரையில் மக்கள் குரல் தொடர்ந்தும் அவதானத்துடன்.
3: The voice of the people. மக்கள் குரல்
4: வழங்கியது.
5: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
6: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. எல்பி தங்கக்கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். எல்பி தங்கக்கடன், எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம்.
7: நேரம் 8:02.

0: the kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இனிமையான காலை நேரம், இன்றைய காலை இப்பொழுது வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்றதால நாங்கள் கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்தையே பேசுறது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நாங்க ரெடியாகிறோம்.
1: எஸ், இது ஒரு காரசாரமான விஷயமாக சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்படுது. சரியா தவறா அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா சோகமா இருக்கும் போது யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தா நமக்கு ஓகேவா இருக்குமா?
0: ஆமா, அவங்களுக்கான அந்த பிரைவசி, அந்த அவங்களுக்கான அந்த தனிமை, தனிப்பட்ட அந்த சுதந்திரம் வந்து பறிக்கப்படுகின்ற ஒரு சம்பவமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இது குறிப்பாக இந்தியாவில் பிரபல்யங்களினுடைய மரண வீடுகளில் போயிட்டு அதிகமாக வீடியோ எடுக்கிறது, தங்களுக்குரிய டிஆர்பியை ஏற்றிக்கொள்றதுக்காக நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி அதிகமான யூடியூபர்ஸ் மற்றும் செய்தி தளங்கள் என்று சொல்லப்படுகின்ற சில தளங்கள் வந்து செயற்படுகின்ற விதம் இப்பொழுது பெரிய அளவில் காரசாரமாக பேசப்படுகிறது.
1: இது வந்து துக்கடங்கள் மட்டும் கிடையாது கண்ணா, அவங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு பியூட்டி பார்லர்ல இருந்து வெளியில வரதா இருந்தாலும் சரி, ஒரு
0: ஜிம்க்கு போயிட்டு வரதா
1: இருந்தாலும், நடந்து போனாலும் கூட அவங்களுக்கு என்னடா இது சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட் இல்லையா?
0: இதே பிரச்சனை மேலைத்தைய நாடுகள்லயும் இருக்கிறது. பப்பராசி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சமூகமே செயற்படுகிறது. எங்கேயாவது யாராவது ஒரு பிரபல்யம் இருந்தா தூரத்துல இருந்து ஜூம் பண்ணி வீடியோ பண்றது, ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான செட்டப் ஒன்று இருக்கு. ஏற்கனவே அதாவது இளவரசி டானாவினுடைய மரணத்துக்கும் இந்த பப்பராசிகள் காரணம். துரத்திக்கிட்டு போனாங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்புறதுக்கு தான் அதிவேகமாக வாகனம் ஓட்டப்பட்டது, அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகி டானா இறந்தாங்கன்ற ஒரு செய்தி எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த கலாச்சாரம் எங்களுடைய கீழைத்தைய நாடுகளுக்கும் வந்து அது இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது ரொம்பவுமே அருவருக்கும் தன்மையாக இருக்கிறது அப்படின்றத நிறைய பேர் சொல்ற விஷயம்.
1: சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லார் கையிலயுமே ஒரு கேமரா இல்லைன்னா போன் இருந்தா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? யூடியூப்ஸ பொறுத்த வரைக்கும் டெய்லி 1000-க்கு மேற்பட்ட வீடியோஸ் வருது, அப்லோட் ஆகுது. ஆனா வியூஸுக்காக நம்ம எதையுமே பண்ணலாமா? இல்லைன்னா கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும் போது எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கணுமா? இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில ஒரு சாதாரண பொதுமகனாக யூடியூபர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய, சொல்ல விரும்புற ஒரு சின்ன அட்வைஸ்னா என்ன அப்படிங்கறத தான் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம்.
0: சரியா, இந்த மாதிரியான ஒரு பின்புலத்துக்கு மத்தியில நீங்க நிறைய விஷயங்களை வந்து சைலண்டா அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. சைலண்டா இருந்து எல்லாத்தையுமே அவதானிச்சு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம் சமூகம் எங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. நீங்க இன்னைக்கு வாயத்தை வந்து பேசுங்க.
1: கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பேசியே ஆகணும். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க மனசளவுல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதான் இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க நாங்க பகிர்ந்துக்க போறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்க வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு.
0: குலேபகாபலி திரைப்படத்துக்காக வருகின்றது பாடல், விவேக் மர்வினுடைய இசையில்
1: நாகாஷ் அசீஸ் மற்றும் சஞ்சனா திவாகர் பாடக்கூடிய பாடல் இது.

எஸ்வே, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலான்னு நினைக்கிறேன்ப்பா. கூப்பிடலாமா அப்பா? இந்த உலகத்துல இந்த மெய்யான அன்பை தேடி நான் அலைஞ்ச அநேக நாட்கள் உண்டப்பா. ஆனா எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான். அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னுடைய இருதயத்தை நான் அநேகருக்கு கொடுத்தேன்ப்பா. ஆனா அவங்க எல்லாரையும் அதை நோக்கப்படுத்தி காயப்படுத்தி கடைசியா அதை உடச்சே போட்டுட்டாங்கப்பா. இந்த அன்புக்காக எனக்கு இருந்த இந்த தேடல் ஒரு முடிவுக்கு வராதான்னு சொல்லிட்டு யோசிச்ச அநேக நாட்கள் உண்டப்பா. அந்த சமயத்துல தான் உங்க கல்வாரி சிலுவைய நான் கண்டு கொண்டப்பா. நீங்க என்னையும் நேசிச்சு என் இருதயத்தை மீட்கிறதுக்காக சிலுவையில் அடிபட்டு உங்க கடைசி ரத்தத்தை சிந்தி கடைசியாக உங்க ஜீவனி நீங்க எனக்காக கொடுத்துருக்கீங்களேப்பா. இந்த அன்பை எவ்வளவு நாளா நான் அறியாம இருந்திருக்கிறேனேப்பா. அப்பா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது என்னுடைய நொறுங்கி போன இருதயம். அதை நீங்க வாங்கிப்பீங்களாப்பா?

பிரியமானவர்கள் இணைந்திருப்பது கிருபை நீர் வானொலியின் ஊடாக. ஆம் பிரியமானவர்கள், இப்பொழுதும் ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். ஆம் பிரியமானவர்களின் கல்வாரி சிலுவையிலே கேட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுக்காக மறித்தார் பிரியமானவர்களே. அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை, அவருடைய அன்புக்கு நிகராக அன்பு எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் இயேசுவின் அன்புக்கு நிகர் இயேசுவின் அன்பு மாத்திரம்தான். இந்த உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக எங்களிடமிருந்து எதையாவது ஒன்று எதிர்பார்த்துத்தான் இருக்குமே தவிர, எங்களுக்காக உண்மையாகவே எதையுமே செய்யாத ஒரு அன்பு தான் பிரியமானவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படியல்ல. நாங்கள் அவரை அறியாமல் இருந்த வேளையில், பாவ சேற்றி புலன்று கிடந்த வேளையில் அவர் எங்களை தேடி வந்து பேர் சொல்லி அழைத்து எங்களை அவர் தூக்கி எடுத்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்திய அந்த அன்பு மாத்திரம்தான் பிரியமானவர்கள் உண்மையான அன்பு. இந்த உலகத்தில் நாங்கள் பார்ப்போமானால் அநேக வாலிபர்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலக அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிஜம் பிரியமானவர்கள். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உலக அன்பை மாத்திரமே எண்ணிக்கொண்டு அந்த உலக அன்புக்கு பின்னால் திரிந்து திரிந்து திரிந்து திரிந்து எத்தனையோ பேருக்கு தங்களுடைய இருதயத்தை கொடுத்து அதை நொறுக்கப்பட்டவர்களாகவும், அதை அந்த ஏனையவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதை நொறுக்கி அதை கசந்து அதை அப்படியே வீசி எறியும் போது பிரியமானவர்கள் ஏனையவர்களுடைய மனது அப்படியே நொறுங்கி போகிறது. இதுதான் பிரியமானவர்கள் உலக அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படியல்ல. நாங்கள் அவரை விட்டு சென்றாலும் எங்களை தேடி வந்து தீற்றும் தெய்வம் அவர் மாத்திரம்தான். அநாதி சிநேகத்தினால் எங்களை நேசித்து கருணித்தினால் எங்களை எடுத்துக்கொண்ட அந்த கேட்க அவருடைய அன்பு மாத்திரமே மெய்யான அன்பாக இருக்கிறது. நாங்கள் அவரை விட்டு சென்றாலும் எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற உண்மையான அன்பு அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் பிரியமானவர்கள். இந்த உலகத்தில் உள்ள வாலிபர்கள் இயங்குகிற அன்போ, பெற்றோருடைய அன்போ, ஏனையவர்களுடைய அன்போ, நண்பர்களுடைய அன்போ, உற்றார் உறவினர்கள் எதுவோ யாருடைய அன்பாக இருந்தாலும் பிரியமானவர்களே, அது ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சுயநலம், அது மாத்திரம்தான். அவர்களிடம் அவர்கள் எங்களுக்கு உண்மையான அன்பை கொடுப்பதும் இல்லை, நாங்கள் அவங்களிடமிருந்து அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுதான் மனிதர்களுடைய அன்பு. ஆனால் இயேசுவானவர் அப்படியே அல்ல பிரியமானவர்களே. நிறைய பேர் ருசிச்சு பார்த்துருப்பீங்க இயேசுப்பாட உண்மையான அன்பை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற போது வாலிபர்களாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து இயேசப்பா கிட்ட நாங்கள் அர்ப்பணிக்கும் போது இயேசப்பா எல்லாத்தையும் எங்களுக்கு சரியாக மாற்றி தருவார். அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்த கேட்டு எங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் எங்களை தெரிந்து கொண்டவர். அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து இயேசப்பாடம் எங்களை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை கொண்டு போய்